0: பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜுலாங்கட்ட கினகோஸ் கரணலத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்
1: மல் பூஜாவே ஆனிசன்ஸ் பிங்வத்துனி பதுமஹிமி பெற ஜீவித்தேக்கதி பதுமுத்தர புதுரஜானன் வகன்சே பிரமுக மகா சங்கரத்னேட் எக்க தவசாக் எக்க சுவந்தவாத் லசன பியுமாக் பூஜா கலா ஏ மல் பூஜா கிரீமே ஆனிசன்சயக் வசேன் மல்பெத்தி கணனட்டு சக்விதி ரஜபவட்ட பத்திலா இப்பதிலா திமினுமா ஹத்சிய வதாவாக் பிருத்வி ராஜ்ய கலபவ சந்தான் வேணுமா அவசானி நிவான்சுவலபீமட்டு ஏபின ஹேத்து உணபவ சந்தான் வேணுமா தியுத்பல மாலியக்கியல் ஹாமுதுருக்கினை கிட்டியா ஏ விபாசே புதுரஜானன் வகன்சேகே காலே எக்க தவசாக் விபாசே புதுரஜானன் வகன்சேட தியுத்பல மாலிய ஹாமுதுரு உப்புல் மல் துணக் பூஜா கிரணவா எஹி ஆனிசன்ச கியா தினவா கல்ப அனுவெக்காக் துகதியகட கியேனே கியலா மே பினென் உன் வகன்சே சன்சாரே துன்சிய வதாவாக் சக்திவு ரஜபவட்ட பத்திலா இப்பதிலா திமினவா

நண்பே, காசி வெள்ளட்டு தின் நண்பே, மனுஷ கம மினி சுனி, காசி வாசி அத்தி அயலங்க பூமிங்காய் கண்ணட்டனே, மனுஷ கம மினி சுனி, காசி வெள்ளட்டு கண்ணே, காசி வெள்ளட்டு தின் நண்பே, மனுஷ கம மினி சுனி, காசி வாசி அத்தி அயலங்க பூமிங்காய் கண்ணட்டனே, மனுஷ கம.

காசி வலட்டு கண்ணன்ப காசி வலட்டு தின்னன்ப மனுசு கமனு காசி வாசி அத்தியாயங்க பூமிங்காய் கண்ணட்டுன்னு.